கேட்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் தனசீலன் துரைசாமி. நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து 7 மணி வரை இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் and greetings to all those tuned into the program. My name is Dhanasilan Dorasamy and you're tuned into Inisei Marae on Lotus FM. Every Friday is between 6 and 7 p.m. A program that brings to you a variety of Tamil music. 6:30 மணி நம்முடைய நிதி விளக்கம், 6:30 நம்முடைய தமிழ் பாடம். இன்றைய தினம் 6:30 மணி பேராசிரியர் கார்த்தி கவண்ட அவர்களோடு ஓர் அருமையான பேட்டி. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகின்ற தமிழ் விழாவை பற்றி. At 6:15, your ethical sayings, and 6:45, your Tamil lesson. And this evening at 6:30, we are in conversation with Professor Karthi Govinda, who is going to talk to us about the Tamil festival, that's the Tamil Vira, that's taking place this Sunday in Meerbank. அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான விநாயகப் பெருமான் புகழை கூறும் பாடலால் இந்த நிகழ்ச்சி ஆரம்ப செய்யலாம்.

0: Lotus FM. You are listening to Inesame Abe. You are listening to Inesame Abe on Lotus FM.
1: இனிய மாலை வணக்கம் தனசீலன் அவர்கள். ஐம் செல்வி சிவலிங்கம் பேசுறேன். லவ்விங் யோ இன் இசை மழை ஆன் லோட்டஸ் எஃப்எம். யோர் டேமில் லெசன்ஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி இன்க்ரெடிபிள். வி லேர்ன் சோ மச் அண்ட் என்ஜாய் சோ மச். தேங்க்யூ ஃபார் யோர் வண்டர்ஃபுல் and dedicated work avargal in keeping our beautiful Tamil alive. Vaazhga Tamil mozhi, mikka nandri.
2: Vanakkam Dhanaseelan, mikka nandri for an awesome, amazing show. God's blessings upon you and your loving family. Thank you for Tamil and relaxing listening to you. Also learning some features, loving the music. God's blessings upon everyone. A blessed and a happy weekend to one and all on the spiritual journey of Pertasi. And I pray God's blessings in abundance. Lots of love. Ranjini Reddy Kulen Dalton.
3: Vanakkam Dhanaseelan, my dearest Anna. Happy Friday to you and the listeners. Thank you for such lovely music. God bless you for entertaining us on this Friday evening. Mikka Nandri, Om Namah Shivaya, bless you always. Lots of love from Susan Mudli from PMB.
4: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இனி செய்மறை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:15, இட் இஸ் கோயிங் டு கோ ஆன் டு 6:15, நம்முடைய நீதி விளக்கம். இட்ஸ் டைம் ஃபார் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ். இன்றைய தினம் அன்பு மற்றும் இரக்கம் என்ற தலைப்பில் நம்முடைய நீதி விளக்கம் அமைந்திருக்கப்பட்டது. This evening's ethical sayings are based on love and kindness. முதலாவது, நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் இடமும் அன்பாக இருக்க வேண்டும். We should be kind and loving to everyone. We should be kind and loving to everyone. அடுத்தது, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது, we should help those in need. We should help those in need. மூன்றாவது, இனிமையான வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை மகிழ்விக்கும். இனிமையான வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை மகிழ்விக்கும். அதாவது, kind words or loving words makes others happy. Kind words or loving words makes others happy. நான்காவது, சிறிய உதவியும் ஒருவருக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். சிறிய உதவியும் ஒருவருக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். அதாவது, even a small act of kindness can bring great happiness to one. Even a small act of kindness or help can bring great happiness to one. கடைசியாவது, and finally, அன்பும் இரக்கமும் நல்ல மனிதரின் அடையாளங்கள். அன்பும் இரக்கமும் நல்ல மனிதரின் அடையாளங்கள். அதாவது, love and kindness are qualities of a good person. Love and kindness are qualities of a good person. மறுபடியும் இந்த நீதி விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். We should be kind and loving to everyone. We should be kind and loving to everyone. தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். We should help those in need. We should help those in need. இனிமையான வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை மகிழ்விக்கும். இனிமையான வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை மகிழ்விக்கும். அதாவது kind and loving words makes others happy. Kind and loving words makes others happy. நான்காவது, சிறிய உதவியும் ஒருவருக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். சிறிய உதவியும் ஒருவருக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். Even a small act of kindness or help can bring great happiness to one. Even a small act of kindness or help can bring great happiness to one. கடைசியாவது, அன்பும் இரக்கமும் நல்ல மனிதரின் அடையாளங்கள். அன்பும் இரக்கமும் நல்ல மனிதரின் அடையாளங்கள். அதாவது love and kindness are qualities of a good person. Love and kindness are qualities of a good person. இது உங்களுடைய நீதி விளக்கம். These were your ethical sayings for this evening. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We now go to a quick ad break, and when we return, more beautiful music awaits you.
5: This October, Lotus FM is proud to stand with you in support of Breast Cancer Awareness Month. Let's come together to raise awareness, promote early detection, and honor the fighters and survivors. Join us as we spread hope, knowledge, and love to those affected by breast cancer. Remember, you are not alone in this journey. Together, we can make a difference. Stay tuned to Lotus FM for informative discussions, inspiring stories, and resources to empower you. Together, let's fight breast cancer. Lotus FM, your community, your strength.
6: Hello, hello, hello!
7: Yeah.
6: Welcome!
8: Great DJs.
9: This is the place.
8: Fantastic music.
9: You got your station.
8: Lotus FM. You are listening to Inesay Mabe. You are listening to Inesay Mabe on Lotus FM.
10: வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்டு

0: இனிசை மழை நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:46, இட் இஸ் 1:07. உங்களுடைய தமிழ் பாடம் சென்ற வாரம் நீளமான பேட்டி இருந்ததனால் நம்முடைய தமிழ் பாடம் விலகினோம். So last week we did not have a Tamil lesson due to the extensive interview of our beautiful guests that we had in a studio. Agave, this week we will continue with that Tamil lesson. It was supposed to be the last week of Heritage Month, so we will continue with that lesson. Tamil Parambariyam, adavadhu Tamil Heritage. So Tamil, Tamil, Parambariyam is Heritage. தமிழ் பாரம்பரியம் என்பது நம் மொழி. மொழி இஸ் லாங்குவேஜ். பண்பாடு இஸ் அவர் கல்ச்சர். கலை, கலை ஆர் த டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ். மற்றும் பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள் ஆர் ட்ரெடிஷன்ஸ், அழகிய அடையாளமாகும். ஸோ தட் சென்டென்ஸ் ஆக்சுவலி மீன்ஸ் தமிழ் ஹெரிட்டேஜ் இஸ் த பியூட்டிஃபுல் ஐடென்டிட்டி ஆஃப் அவர் லாங்குவேஜ் விச் வாஸ் மொழி. பண்பாடு culture, kalai, arts, and traditions, palakka valakkangal. So remember those words. Language is mori, culture, panpaadu, arts, kalai, and traditions, palakka valakkangal. Palakka valakkangal are traditions. Tamilargal தங்கள் பாரம்பரியத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வருகின்றனர். அதாவது Tamils have preserved their heritage from one generation to another. So பாரம்பரியம் is heritage. We've learned that. தலைமுறை is generation. தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து. பாதுகாத்து is to preserve or to look after. வருகின்றனர். So Tamilians have been preserving their heritage from one generation to another. அடுத்த வாக்கியம், தமிழ் மொழி உலகின் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாகும். This is such a beautiful fact. தமிழ் மொழி உலகின் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாகும். அதாவது The Tamil language is one of the world's ancient classical languages. The Tamil language is one of the world's ancient, தொன்மையான, classical, செம்மொழிகளில். செம்மொழி is classical. ஒன்றாகும் is the language. The Tamil language is one of the world's ancient classical language. That's the Tamil language. மறுபடியும் இந்த வாக்கியங்கள் பார்க்கலாம். Let us look at these sentences again. தமிழ் பாரம்பரியம் என்பது நம் மொழி, பண்பாடு, கலை மற்றும் பழக்க வழக்கங்களின் அழகிய அடையாளமாகும். Tamil heritage is the beautiful identity of our language, which is மொழி, culture, பண்பாடு, arts, கலை, and traditions, பழக்க வழக்கங்கள். Tamils have preserved their heritage from one generation to the next. Preserve is to padukattu, is the word for preserve. And generation, talaimurai. Talaimurai means generation. Talaimurai, talaimuraiyaga means from one generation to the next. And finally, the Tamil language is one of the world's ancient classical languages. So we know Mori is language. Tonmayane. Tonmayane is ancient. Semmori is a classical language. Semmori is a classical language. Idhe ungaludaiya Tamil paadam. This was your Tamil lesson. It was supposed to be the last lesson on Heritage Month last week, but we could not air that. So this was your last lesson for Heritage Month. Nammudaiya aragana Tamil paarambariyam. Our beautiful Tamil heritage. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We go to another quick air break, and when we return, we continue with the program.
1: Hollywood Bets gives you even more ways to make your weekend awesome. From 12 noon until 5 p.m. on Friday, Saturday and Sunday, the Spinner Zonke Weekend Bonus Bonanza is in town. Stand a chance to win your share of 400,000 Rand in bonus bets and free spins when you bet 2 Rand or more on selected slots. Be part of the Big Bonanza and you could win even bigger. T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800-006-008 or WhatsApp help to 076-675-0710.
2: Every champion has a story the world never sees. Created by Red Bull in partnership with SABC. What We Know is a powerful new four-part docuseries uncovering the real stories behind South Africa's greatest sporting stars. Beyond the medals and the moments, this is the mindset, the grit, and the sacrifice it took to become the best in the world. Hosted by Eugene Khoza, What We Know launches this Heritage Day on SABC 1 at 10 p.m. Set your reminders and watch history unfold one story at a time.
3: For the love of the game.
4: Lotus FM. It's all about the music. It's all about the music. Music now. Lotus FM. All about the music. You are listening to Inesay Mare. You are listening to Inesay Mare on Lotus FM.
5: A very good evening to you, Danasil and Dorsami. And happy Friday to you, and happy fasting to you and your family also. Today, I know you will be playing all the good songs for us. I know Fridays you play lovely songs for us. And I just want to wish our Sivaji Ganesan a very happy heavenly birthday today. May his soul rest in peace. And you take care and you drive home safe, Dansilan.
6: Iniya, iniya, male vanakum to you, Dansilan Darasami. We are looking forward to Isay Malay today, with the beautiful songs that you'll be playing to us and music. Om Sai Ram to all my Lotus FM friends and all those who are praying the best of everything for tomorrow. Thank you for an awesome show, Danasila. You drive on safe, Padma Chetty.
7: Vanakkam Danasila, Mika Mika Nandri for the beauty.

0: கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவ கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
2: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூட்.
2: ரொம்ப மூட.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: போடி போடி போடி, ஃபூலா போன லைடி, கேர்ள்ஸ் நம்பி.